மரியாயை மேரே சிக்கிலிச மிசிக்கிய வம்முய பிலி மரியா இனைவலலமிக்கா ஜுயாக்கோ சினரா மரியா வாலஸ்தமானிக்குலா மரியா